0: சூண்டந்தா புகிட்டு தம்மு கட்டுனா பாத்திரதா ஒர்தோ ஒர்தவரன் ஒருங் பாத்திரதா ஒர்தவரும் நடுத்த கண்டலேக்கு தாதி சிக்கு மருது நாடுனா அக்கலை கலை புண்ணியம். நமஸ்தே.
1: சொல்மேல மேடம் ஏர்னா குரலகண்டுதா கவன வச்சனகும் இத்த நம்ம எதிர வரனுப்புனாரு ಹುಸೈನ್ ಕಾಟಿಪಳ್ಳ ಮೇರು ಆಮೆ ಕವನ ವಾಚನ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದು
2: ಮಾತ್ರೆಗಳ ನಮಸ್ಕಾರ. ಕವಿತದ ಶೀರ್ಷಿಕೆ ಕೇಶವ ಬೊಕಯಾನ್. ಅನುಭವದ ಆದೋರ್ಡು ಬರೆದಿನ ಒಂದು ಕವನ ಕೇಶವ ಬೊಕಯಾನ್.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை கொத்தி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பத்துக்கு.

0: அப்பே வஞ்சிடு கூடா ஜெப்பெரிச்சி, துழுவா பதுக்குன்னு மெரைப்பாது புழுக்கா, துழுவா பதுக்குன்னு மெரைப்பாது புழுக்கா, மெரைப்பாது புழுக்கா. எங்கு கவிகோஷ்டியில் கவித்தனும் ஓதிய அவகாச கூறினா மாத்திரைகளும் நான் சொல்வேன்.
1: ಈತನೇಟ ಇಂಚಿಪ್ಪ ಡಾಕ್ಟರ್ ವಾಮನನಂದ ಅವರ ಚಾವಡಿ ತುಳುಭವನ ಮೂಲು ತುಳು ಸಾಹಿತ್ಯ ಅಕಾಡೆಮಿ ವತಿಡ್ದು ಆಟಿಡುಂಜಿ ಕಬಿಕೂಟ ಅಂಚನೆ ಬೂಕು ಬುಡುಗಡೆ ಕಾರ್ಯಕ್ರಮ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಡ್ ಕಬಿಕೂಟೋಡು ಪಾಲ್ಪಡಿನ ಕಬಿಕುಲ್ನ ಕಬಿತೆಲದ ಸುರೂತ ಯಜ್ಞನ ಕೇನೊಂದು ಬರ್ತಾರೆ. ದುಂಬುದ ಯಜ್ಞ ಎಲ್ಲದ ತುಳು ಪ್ರಸಾರಡು. ಆತನೇಟ ಕೇನೊಂದು ಪುಲೆ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ 107.8 FM ಒಂದು ರಂಗ ರಂಗದ ಬದುಕು.

ஆத்திரல பண்பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான் நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.